0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வால் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே ப்ளீஸ் டே டேய், அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஹேண்டா இப்படி பண்ற.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മഴയോ കാതലോ സേർന്താ തമിഴ് സിനിമ എപ്പവുമേ മിസ് പണ്ണാത്. പയ്യാ പടത്തില് തുളി തുളി തുളി മഴയായി വന്നായേ, இந்த பாடல் அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். சில பாடல்கள் ஹிட் ஆகும், சில பாடல்கள் ட்ரெண்ட் ஆகும், ஆனா சில பாடல்கள் நம்ம பிளேலிஸ்ட்ல இருந்து எப்பவுமே போகாது. துளி துளி அப்படி ஒரு பாடல். மழை துளிகள் மாதிரி தான் சில காதல்களும் அமைதியாக வந்து நம்ம வாழ்க்கையை அழகா மாத்திடும். கார்த்தியோட எஃபர்ட்லெஸ் ஜாம், தமன்னாவோட பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிரசன்ஸ், யுவனோட மேஜிக்கல் மியூசிக் எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை இன்னும் ஸ்பெஷலாக மாத்திடுச்சு. ரோட் ட்ரிப், மழை, மியூசிக், காதல், இது எவர் கிரீன் காம்பினேஷன் தானே. சில சாங்ஸ் கேட்டா உடனே மழை ஞாபகம் வரும், சில மழை பெய்யும் போது இந்த சாங் ஞாபகம் வரும். துளி துளி ரெண்டையும் பண்ணும். ஸோ இந்த பாடல் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன் ஃப்ரம் த மூவி பையா. கேட்டுக்கிட்டே இருங்க. இது அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

നമ്മളൊക്കെ കൊടുത്തത് എന്നാ ലവ് ഡസന്റ് ഓൾവേസ് ഹാവ് ടു ബി ഗ്രാൻഡ്. സംടൈംസ് ഇറ്റ്സ് ജസ്റ്റ് അബൌട്ട് എൻജോയിങ് ദ റെയിൻ ടുഗദർ. എന്നെ കുഞ്ച കുഞ്ച കുഞ്ച കുഞ്ചവാ മഴയേ. இந்த பாடல் கேட்ட உடனே ஒரு காலேஜ் நொஸ்டால்ஜியா வந்துடும். மழையில நடக்கிறது, சிரிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் காதல் வர்றது, எல்லாமே இந்த பாட்டுல இருக்கு. சோ லைஃப் ரொம்ப சீரியஸா இருக்க தேவையில்லைன்னு சில பாடல்கள் சொல்லும். சச்சின் அப்படி ஒரு ஃபீல் குட் மெமரி. மழை பெய்யும் போது கொஞ்சம் குழந்தையா மாறி அப்படியே இருந்திருக்கலாம்ல, அதுதான் ஒரு ஹாப்பினஸ். சோ இந்த பாடல் கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி வாங்க. இது நம்ம நேரமோ நகலி எஃப்எம். சச்சின் படத்திலிருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ரெயின் சாங். அண்ட் கீப் ஹீரோ வித் யூ.

சில பாடல்களுக்கு வயசாகவே ஆகாது. மழை மாதிரி எத்தனை வருஷம் முதல் மழை பெய்யும் போது நம்மளுக்கு சந்தோஷம் மாறாது இல்ல? அதே மாதிரிதான் சில மழை வருது கொண்டு வா. இந்த பாடல் ரிலீஸ் ஆகி பல வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆனா இன்னைக்கும் எஃப்எம்ல கேட்டாலும் பிளேலிஸ்ட்ல வந்தாலும் நம்ம கால்கள் தாளம் போட ஆரம்பிச்சிடும். இந்த பாடலோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மழையை பயப்படாம மழையை கொண்டாடுது. மழை வந்த உடனே கூட தேடாம மழையை ரசிக்க கூப்பிடுது. நம்ம சின்ன வயசுல மழை பெய்யும் போது கரண்ட் போகும், அம்மா பஜ்ஜி சுடுவாங்க, அப்பா ஜன்னல் பக்கத்துல உட்காந்து மழையை ரசிப்பாரு, நம்ம மட்டும் வெளியில போய் நனைய ஆசைப்படுவோம். இந்த பாடல் அந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரும். உண்மையிலே மழை பெய்யும் போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் குழந்தைகள் ஆகிடுவோம் தானே? அப்ப மழையும் இசையும் கொண்டாடும் இந்த எவர் கிரீன் ஹிட்ட கேட்கலாம். இது அகலி எஃப்எம், இது நம்ம நேரம். ராஜா கையை வச்ச படத்திலிருந்து இந்த பியூட்டிஃபுல் ரொம்ப

இன்னைக்கு நம்ம மழைய பத்தி பேசணும்ல, ஆனா உண்மையாக பார்த்தா நம்ம பேசினது நம்ம நினைவுகளை பத்தி. மழைக்கு ஒரு அழகான ஹாபிட் இருக்கு, அது யார் வீடு பெருசு யார் சின்ன வீடுன்னு பார்த்து பெய்யாது, எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் பெய்யும். அதே மாதிரி மியூசிக்கும், அதுக்கும் பவுண்டரிஸ் கிடையாது. ஒரு பாடல் சைல்ட்ஹுட் மெமரிஸா இருக்கலாம், இன்னொருத்தரோட லவ் ஸ்டோரியா இருக்கலாம். வெளியில மழை பெய்யும் போது கொஞ்சம் போனை கீழே வச்சு ஜன்னல் பக்கத்துல உட்காந்து உங்க ஃபேவரட் மழை பாட்டை கேளுங்க. டீ ஆர் காஃபி எது பிடிக்குமோ அதை கையில எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மழை அரசிங்க, கொஞ்சம் வாழ்க்கை அரசிங்க. ஸோ இப்ப நம்ம கேட்க போற கடைசி சாங் குசேலன் படத்துல இருந்த சாரல் பாடல். அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நயன்தாராவோட கிரேஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் டேய் ப்ளீஸ்
0: ஏன்டா அப்படி பண்ற?